காசி வல்லட்டு தின் நண்ப மனுஷு கம மினி சுனி காசி வாசி அத்தி அயலங்கு பூமஹிங்காய் கண்ணட்டனே மனுஷு கம மினி சுனி காசி வல்லட்டு கண்ணத்த காசி வல்லட்டு தின் நண்ப மனுஷு கம மினி சுனி காசி வாசி அத்தி அயலங்கு.

காசி வலட்டு கண்ணன்ப காசி வலட்டு தின்னன்ப மனுசு கமன் மினிசு நீ காசி வாசி அத்தியாயலங்க உம்மஹிங்காய் கண்ணட்டுன்னு.